0: திருச்சிலேக்கே ஊரிரி ஏறி தூரிரி ஏறி தூரிரி ஏறி மம்மம் திருச்சிலேக்கே ஊரிரி ஏறி தூரிரி ஏறி ஏரியா ஏமேம்
1: ndewa mwanye ponishi ya gazirage ndewa
0: nyanga usiye kwa radio
1: ehehe.